சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு தாமரை பூவே சாய்ந்தாடு சாய்ந்தாடம்மா.

நாடு ஆச்சி மடியில் சாய்ந்தாடு, ஆச்சி மடியில் சாய்ந்தாடு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, சாய்ந்தாடம்மா சாய்ந்த